0: கண்ணனை உணரட்டு மேக வசந்தம் புலரட்டு
1: நிறைய
0: தங்கனை நிறையட்டு ஹரித விப்ளவம் படரட்டு

பாடு சொல்கன் பாத்திரமல்லோ பவான். ஜென்மபோகேச்சையாலோரோ தரங்களில் ஜென்மமெடுத்து போகங்கள் புதிச்சிட்டும் திருப்தி வராது அநேக ஜென்மம் மமா பிராப்தமாயிப்போய் மகாவிஷ்ணுமாயா. பிராப்தமாயிப்போழிக மனுஜன்மவும் மர்த்தஜன்மத்தின்ற தாழையுள்ளோர்க்கிக சித்தேசுரலோக ஜன்மமாய் தோணுமே. ஐகிக பாரத்ரிகத்தின் ஹேதுவாம் தேகமிதன்னா நரஜன்மம் அறிகளோ? ஐகிக பாரத்ரிகத்தின் ஹேதுவாம் தேகமிதன்னா நரஜன்மம் அறிகளோ? சர்வகர்மங்களும் ஆத்மசுகத்தினாய் சர்வகர்மங்களும் ஆத்மசுகத்தினாய் நிர்வகிக்கணும் சகல ஜனங்களும். நிர்மல கர்மங்கள் மற்ற கர்மங்களும் ஜென்மிகள் செய்து போருந்து நிவர்த்தியர்த்தம் ஆயது கொண்டு ஞான் கர்ம நிவர்த்தனாய் சேதனாத்மா சுகம் பூண்டிருக்கிறதே. கர்ம நிவர்த்தியாகுதாத்மா சுகம் கர்மசுகங்கள் மனோபிரமம் ஸ்வப்னவல் ஸ்வப்னதுல்யங்களாம் காமசுகேச்சையால் மக்னராய்போம் அறியாதே ஆத்மசுகம். ஸ்வப்னதுல்யங்களாம் காமசுகேச்சையால் மக்னராய்போம் அறியாதே ஆத்மசுகம் ஏற்றம் க்ஷணிகம் விஷயகர்மசுகம் மற்றுறவோடு சத்தாய் சுகிப்பது நித்தியமல்லாது சுகசித்தி கைவரா. மித்தையாகும் மிருகதிருஷ்ணா ஜலமென்று நிச்சயிச்சாயது சென்று குடிப்பதின் இச்சிச்சு வாழும் மிருகங்கள் போலே பிரமம் தெய்வவசால் வந்து தேகம் இது கொண்டு நிர்விஷயாத்மா சுகம் புஜிச்சிடுவான். நிர்வகிக்கணும் சமஸ்தனங்களும் ஆத்மீக வைதிக பௌதிகதாபத்தில் ஆத்மபாவப்பட்டிருக்கிற மர்த்தியன் அர்த்தபுத்திராதி சமஸ்தங்களை கொண்டும் அர்த்தமெந்தொன்னு சிந்திச்சிருப்பு ஞான். இந்திரிய நிகிரகம் அன்யுராகாதியால் சன்னலோபம் நிதிரபோலும் பஜிக்காதே சர்வதா சந்தேகவும் அவிஸ்வாசவும் சர்வதா.